0: அரைச்சவாலி சினிமி சென்னு கிச்சு கோஸ்தன் நிமி சென்னு நிமி சென்னு இம்மி சென் கேவ வரச்ச ஐனோ நிமி சென் கேவ வரச்ச ஐனோ ந Yes, my friend. Le ami tenjojo.
1: Aje maga ne ko maden is mate ma bona sen to lu bi ramo yo bi nu bela le re re ra se to ko bor ga ne chi ki tu mo ga.
0: Kongoi representant ji zon we ndugo. Inku ne samo de gele nu mai ga serta na ne. Yes. Yes, my friend garibu sana.
1: Thank you,
0: Sana, Mr. Nasri. Kingi.